அஞ்சு மருகன அன்பத்தையால் நான் தகவலான அகல ஜசாத்தகன் ஓல்ஜாத் வல்வலாரன் சானருகாதிர்லாயால் அழுகு திஷ்ணே சூழர வல்வல் என்ன